0: கணக்கு சமாளங்கள் வேறையும் மைஜி ஓணம் மாஸ் ஓணம் சீசன் 4 ஓணம் மாசாக்கன் கேரளத்தின் சொந்த மைஜி
1: கொல்ல சுப்ரீம் சொன்னமெங்கில் கல்லன் மாரோ
2: கே சுப்ரீம் அண்ட் ஸ்டைல் கிளப் பை கொல்லம் சுப்ரீம் திருவனந்தபுரம் கொல்லம் கோட்டயம் ஆலப்புழ எர்ணாகுளம் திருச்சூர் அண்ட் காலிக்கட்
1: கொல்லம் சுப்ரீம்
3: சிவகாமி அலுமினியம் கம்பெனி அலுமினியம் பாத்திரங்கள் ஸ்டீல் பிரசன்டேஷன் ஐட்டம்ஸ் விஜய் பிராண்டட் அலுமினியம் பாத்திரங்கள் கூடாது ஹோட்டல் கல்யாண ஆவசியங்களுக்குள்ள பாத்திரங்களும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் விலக்கு சிவகாமி அலுமினியம் கம்பெனி சாலா.
4: ഇനി പി ജയചന്ദ്രനും ചിത്രയും പാടിയ ഗാനം. രചന ഗിരീഷ് പുത്തഞ്ചേരി, സംഗീതം എസ് പി വെങ്കിടേഷ്. ചിത്രം കല്യാണക്കച്ചേരി.